你咋搞嘛的？你咋搞嘛的？咋搞嘛的？咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？你咋搞嘛的？